0: இங்க லகேபூர்க்கு ஒண்ணுமாச்சா தம்பன் நோஃபா யானக்கா திறக்கதே நரம் ஜமா லபுரோ நாசிரியோ கபிசா போனா இசா போதி நீ தீபி தரோ நேர் வேர்ல்ட் கப் ஃபயர்
1: Chu ko logoiwekab emet en nwagindo en Touch FM.